0: வளர வளரமுடன். எமது அன்பார்ந்த வானொலி இரசர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த புதன்கிழமை திட்டிக்கும் மத்திய வணக்கம். மத்திய பொழுதினில் நாள்தோறும் அதாவது இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் இரண்டாவது தமிழ் நிகழ்ச்சி கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: புதன்கிழமை இன்றைக்கு ஜூலை 8ஆம் தேதி ஆனி மாதத்தின் 24ஆம் நாள். இன்றைய நாள் இனிய நாளாய் அமைய எல்லாம் வல்ல இறைவனை போற்றுவோம். இதோ கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகும் பாடல்கள். இதோ சூரிய காயத்ரி அவர்கள் குரலில் வரும் பக்தி மிகும் இந்த பாடல்.

भक्ति में गुम पहाड़ कर। இவ்வருமையான பாடல்களை கேட்பதால் பலரும் பயன் அடைவார்கள். இது வரும் அடுத்த பாடல்.

இதுவரை நீங்கள் கேட்டு வந்தீர்கள் பக்தி மிகும் பாடல்கள். இதோ வருவது நம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் குரல்.

0: சரி, ஒழுக்கம் எப்பொழுதும் உயர்வு தரும். நம் தேவ புலவர் திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்தை உருவாக்கி அதில் பல ஒழுக்க நெறிகளை எடுத்து வைத்துள்ளார். இதோ இக்குறப்பாக்களை பாடலின் இசை மூலமாக பாரத்ராஜ் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். மேலும் இதனை பிரெஞ்சு மொழிபெயர்ப்பும் உண்டு. ஒழுக்கமுடைமை, குட் கண்டக்ட்.
1: ஒழுக்கமுடைமை
2: Une conduite morale confère la distinction. Elle doit donc être plus soigneusement gardée que la vie. Estimant la vertu, gardez-la à tout prix. Même si l'on a acquis des connaissances profondes, on verra que c'est elle et non les connaissances notre campagne, ici-bas et après la mort.

0: உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி தொடர்கிறது. சரியாக 1:30 மணி வரை அன்றைக்கும் இனியவை, இன்றைக்கும் இனியவை, என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் உங்களுக்காகவே நிகழ்ச்சியை நீங்கள் எம்மோதிலிருந்து கேட்டு கேட்டு ரசிக்கலாம். உங்கள் மங்கையருளி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

பாடலில் அர்த்தம் இந்த வீடு ஆயிரம் ஜன்னல்களை கொண்டது இது அன்பு மட்டுமே நிறைந்த ஒரு அழகான கோட்டை போன்றது

இது உங்கள் AM2 வானொலி ஒலிபரப்பு மொரிஷியஸ் வானொலியில் உங்கள் மங்கையரொலி நிகழ்ச்சி பழமை காணும் இணைக்கும் அதாவது அடுத்து வரும் பாடலை அக்காலத்தில் வந்துள்ள ஒரு பாடல் நேயரின் விருப்பப்படி நாம் வழங்கும் பாடல் அதாவது லமிச்சே உலிருந்து இந்த பாடலை சிறப்பாக அம்மா சோவிதா திரு தேவன் மற்றும் முதலி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நாம் அன்புடன் வழங்கும் அடுத்த பாடல் இரு வளர்கள் படத்தும் பாடலாகும் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் புகழ்பெற்ற பழைய காதல் பாடலாகும் இதோ உங்களுக்காக நாம் வழங்கும் இந்த பாடல் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 1966 ஆண்டில் வெளிவந்த இரு வளர்கள் என்னும் திரைப்படத்தில் பாடலாகும்

பெருமையை கோரும் பாடல் இன்னிசை திரை கீதங்கள் இன்பச்சுவை பாடல்கள் உங்களுக்காகவே திரைப்பட வரிசையில் இதோ இன்னும் ஓர் அக்கால படத்தில் வந்துள்ள ஒரு பாடல் உன்னிதத்தில் என்னை கொடுத்தேன் படத்தில் வந்துள்ள அருமையான ஒரு பாடல் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் ஆம் நினைவுகளின் அழகையும் அதன் ஆதிக்கத்தையும் விவரிக்கும் ஓர் உன்னதமான பாடலாகும் மனித வாழ்க்கையில் இசைக்கும் நினைவுகளுக்கும் உள்ள இப்பாடல் விவரிக்கிறது ஒரு குறிப்பிட்ட பாடல் நம் காதில் விழும்போது அது நம் கடந்த காலத்தின் அழகான சோகமான மற்றும் மறக்க முடியாத நினைவுகளை எவ்வாறு நம் கண்முன்னே கொண்டு வருகிறது என்பதை மிக ஆழமாக போகிறது

சிறப்பாக இந்த பாடலை இன்றைக்கு ஃபெனிக்ஸ் ஊரிலிருந்து திருமதி சத்யவாதி பொன் முத்துசாமி பிறந்த நாள் விழாவுக்காக, அதாவது சேம்போல் ஊரை சேர்ந்த திருமதி சத்யவாதி முத்துசாமி பிறந்த நாள் விழாவுக்காக ராகினி, கணவன் கரிஸ், கவிசன், அழகன் மற்றும் சின்னராசன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நாம் நல்வாழ்த்துக்களுடன் வழங்கும் பாடல் இதோ. அக்கா சத்யவாதி, உங்களுக்காக நாம் வழங்கும் விரும்பி கேட்டிருக்கும், நீங்கள் விரும்பி கேட்டிருக்கும் இந்த பாடல். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போது என் உன் ஞாபகம் வந்த

மிக அருமையான பாடல் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும் இதென்று எங்கிருந்தோ ஒரு பாடல் என் காதில் விழுகிறது அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் உன்னை பற்றிய நினைவுகள் என் மனதை ஒரு தொட்டில் போல மென்மையாக தாளாட்டுகின்றன

ஆரோக்கிய வாழ்வுக்கு உடல்நலம் குறிப்பு உங்களுக்காகவே நம் மகளிரே. இந்த குளிர் காலத்தை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் சில முக்கிய ஹெல்த் டிப்ஸ். காதுகளை மூடும் தொப்பிகள், கம்பளி ஆடைகள் ஸ்வீட்டர்ஸ் மற்றும் காலுறைகளை சாக்ஸ் அணியுங்கள். வெந்நீர் குளியல், குளிப்பதற்கு மிதமான வெந்நீரை பயன்படுத்துங்கள். அதிக சூடான நீர் தோலை வறட்சியாக்கும். சூடான உணவுகள், ஆம், நான் சொன்னபடியே சூடான உணவுகள் உட்கொள்ளுங்கள். ஆறிய உணவுகளை தவிர்த்து சூடான சாதம், சூப் மற்றும் ரசம் போன்றவற்றை சாப்பிடுங்கள். சளி மற்றும் இருமலை தடுக்க உணவில் இஞ்சி, பூண்டு, மிளகு மற்றும் சீரகம் ஆகியவற்றை அதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள். பாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். இதோ வரும் இந்த பாடல், நீண்ட மலரே. நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் அமிதா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம் பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம், நன்றி.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamu alaikum.
3: Kimchi Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: வானொலியில் இரவுதோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என்எஸ்ஐ பாடல்களும் மற்றும் ஔவையார் மொழிந்த அருள்மொழியும் தொகுத்து வழங்கப்படும். இந்த பொன்னான மாதத்தில் ஊர்கள் தோறும் தேமிதி திருவிழா நடைபெற்று வருகின்றதல்லவா? இதோ அதையொட்டி உங்களுக்கு அம்மனை போற்றும் பாடலை தருகின்றோம். எந்தன் உயிரையே நீ அம்மா.

அவ்வாருடைய அன்பர்களை, அடுத்து வருவது அவ்வையார் மொழிந்த அருள்மொழி. அத்தைச்சூடி என்னும் அரிய நூலில் அறவ மாட்டேல் என்றார் அவ்வையார். பாம்பை பிடித்து விளையாடக்கூடாது, அதாவது கெட்டவர்களோடு நாம் நெருங்கி பழகினால் என்ன ஆகும் என நம்மை சிந்திக்க வைக்கின்றார் அவ்வையார். அடுத்து வருவது என்னிசை பாடல்கள். இதோ சாய் அபியங்கர் அவர்கள் இசையமைத்த இந்த அருமையான பாடலை, இளைஞர்களே நீங்கள் விரும்பி கேட்கும் பாடலை உங்களுக்கே தருகின்றோம்.

வருடைய அன்பர்களே, மின்சார கனவு என்னும் படத்திலிருந்து வந்துள்ள பூப்பூக்கும் ஓசையை உங்களுக்கு தருகின்றோம்.

அடுத்து வரும் பாடல் சத்ய பிரகாஷ் அவர்கள் பாடிய மௌனம் போலே என்னும் பாடலை சிறப்பாக புலகோஷ் ஓரில் வசிக்கும் முனியன் குடும்பத்தாருக்கும் வீரப்பன் குடும்பத்தாருக்கும் தருகின்றோம்.

வானொலி அன்பர்களே, வானம் தோறாமலே இந்த அருமையான பாடலை சிறப்பாக இளைஞர்களே உங்களுக்கு தருகின்றோம்.

அன்பானுடைய அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசை அருவி என்னும் தம் நிகழ்ச்சி வீரா ராஜவீரா என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தம் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.

0: आपसे पड़े हैं कई राहों में।
1: My, this is Radio Marches.
2: निहाओ।
3: अस्सलामुअलैकुम।
4: किमचू मॉरिशियस।
5: नमस्कार।
6: श्रोतृंद्रिकी हृदयपूर्वक नमस्कारम।
7: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
8: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபீ கா।